0: xie ba yu jian li qian nan le xu nan king ki san zhong nan men ge qu tu zu tem ji nan ne li jing ti ji ba an chan le wa ge gu ji chu ye jing a dun dun gu ta chu ye su mo ni chu chu chu ye ni gu le wang an ga ta chu ye ni ge chu dun dun gu jie li qian nan xu nan ge ge xu yin le
1: lao ngan nan chu kun ki di bu ju jian li qian nan xu nan ge ki xin yin chu bu qian le wei xi lai xu ni kong ne yin na xiao bei cem zhen nan ba tu jian nan xu ge ta mo tu ba san nan li qian nan xu nan king ki san bu xie ban tai dong han nan zhi tian de xu yin
0: le gu gam san lo kham san chen ha shu na
2: suna ge ge la
0: ne se sunam la thine se ban khani na la
2: yin ja se ni ge la
0: no no a phe ni phom shi me sun chi di khlan ge thine le jing yu so phi jing yu na
2: o ne ge na thu do yin na ne yong yin su jong wa ge ji tu ma la tan ge chen zu la se ba zhi du na ye ge pa san la ge la bi se ji nan ji le se song bu ti de shi yu na yin yu ne sa ti shi shu ni ge la
0: no no ta chen na la
2: 你是你的他有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们在那有的时候他们
0: 你在哪里呀？是吧？是了。给团队进餐送的，你在国足队给他给你在哪里训练？给个秀英。那了，他在哪里？给他那团队中员为民队秀英，你是点家伙？ 那，票给彭某先别送些的，我拿去山庄来三亚修一遍，送那么老款的，先把旧的给拿上了。